0: அப்புறம் விளையாடுறது என்ன, ஸ்கிப்பிங் அப்படின்னு எக்கச்சக்கமான விளையாட்டுகள் எல்லாம் நம்ம வந்து சின்ன வயசுல விளையாடி இருக்கிறோம். ஆனா இப்போ எல்லாம் அந்த ரோடோரமோ இல்லன்னா கிரவுண்ட்லயோ நாம சொன்ன இந்த மாதிரியான விளையாட்டுகளை பார்க்க கூடியதா இருக்கா?
1: இல்ல இல்ல, அவங்க எல்லாருமே வந்து கிளாஸ்ல இருப்பாங்க. கிளாஸ்ல அவங்க இருக்கிறாங்களோ இல்லையா, அம்மா அம்மா கிளாஸ் வாசல்ல நிப்பாங்க.
0: குழந்தைங்க கையில மண் இருக்குதோ இல்லையோ, மொபைல் தான் இப்ப அதிகமா இருக்குது. அதுக்கேத்த மாதிரிதான் சிஸ்டமும் மாறிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் போது பொக்கிஷ புதன்ல நாம சின்ன வயசுல விளையாடிய விளையாட்டுகள் இப்போ அது இல்ல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ற அளவுக்கு சிலது இருக்குல்ல?
1: ஆமா, அந்த மாதிரியான நீங்கள் அருகி போன, மருகி போன, மறைஞ்சு போன, அழிஞ்சு போன விளையாட்டுகளை பத்தி இன்றைய தினம் நீங்க எங்களோட பேசலாம். பேசுவதற்கு எவ்வளவு பேசினாலும் பேசலாம் இந்த டாபிக்ல, அதனாலதான் திருப்பவும் இந்த டாபிக். எனவே நீங்கள் பேசுவதற்கு எங்களோட இணைந்து கொள்ளுங்க.
0: 0705028384 சைபர் சக்தியோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்க விளையாடிய எந்த விளையாட்டு இப்போ உங்களால பார்க்க முடியாம இருக்கு அப்படிங்கறத நீங்க உங்களுடைய வாய்ஸ்லயே எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வைக்கலாம்.
1: சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அது என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல வனிதா, யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் ட்ரெயின் விடுறதுல இவ்வளோ சிக்கல் இப்பவும் இருக்குப்பா.
0: அதுவும் இந்த நல்ல ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆகும் போது அடிக்கடி வர்ற பிரச்சனை தானே இது.
1: இதே பிரச்சனை இப்ப திரும்பவும் ஆரம்பமாக இருக்கு. என்னது திருப்பி ட்ரெயின்ல போயலாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, இனி வாரத்துக்கு 4 நாள் மாத்திரம் தான் இன்டர்சிட்டி ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
0: இது நாங்களா செட் பண்ணது கிடையாது, பவர் செட்ல ஒரு சிக்கல் இருக்கு.
1: அந்த பவர் செட்டை யார் பராமரிக்கணும்?
0: நடந்தால்
1: அதாவது 5:15 கல்கிசையில ஆரம்பமாகி 5:45 போர்ட்டுக்கு போகும் அந்த காங்கேசந்துறைக்கு கடுகதி ரயில் சேவை. இப்போ பிறகு திருப்பி அங்கிருந்து கிளம்பி கொழும்புக்கு வரும் இல்லையா,
0: 1:50 அங்கிருந்து வரும். இந்த ட்ரெயின் சர்வீஸ் எல்லாம் வருகின்ற 10 தேதி முதல் அமுலுக்கு வரக்கூடிய வகையில வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை ஆகிய 4 நாட்களுக்கு மட்டுமே இயக்க போறாங்க.
1: செவ்வாய் புதன் வியாழன் இந்த ட்ரெயின் ஓடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் யாழ்தேவி கடுகதி ரயிலும் இப்போ ஒவ்வொரு நாளும் இயக்கப்படுறது இல்லை அப்படின்றதால இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இயக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது.
0: இப்போ காங்கேசன் துறைக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய ட்ரெயின் சர்வீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட் மெயில் சர்வீஸ் மட்டும் தான் டெய்லி இருக்கு, அது 8 மணிக்கான ட்ரெயின் இல்லையா. இப்படி எல்லாம் இருக்கும் போது வடக்குக்கான ரயில் பாதையை பயன்படுத்தக்கூடிய பயணிகள் இப்ப நிறைய அசௌகரியங்களுக்கு உள்ளாகி இருக்காங்க. இதுக்கான தீர்வுகள் உரிய அதிகாரிகளால் உரிய நேரத்தில் வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகிறது.
1: ஆனா நம்ம காட்டுல மட்டும் மழை,
0: என்ன மழைன்றதுதான் பேசாம சூரிய வம்சம் சரத்குமார் மாதிரி ஒரு பஸ் விட கூடாது.
1: பெட்டாவில விக்கிறாங்களாம், பஸ் வாங்கி விடுங்க.
0: என்ன பிரைவேட் பஸ் ஆக்கள் சொல்றாங்களா எங்க கிட்ட மோதாதீங்கன்னு?
1: ஆமா ஆமா,
0: மோதி பாத்துடலாம்,
1: அவங்களுக்கு மட்டும் சான்ஸ் தான்.
0: இது ராஜாதி ராஜா திரைப்பட பாடல் இசை ஞானியிடையே ராஜாவின் இசைய
1: மனோ சித்ரா பாடுறாங்க.

0: வணக்கம் தாயகம் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:17 நிமிடம்.
1: சகல டிவைஸ்களையும் கனெக்ட் பண்ணுங்க. கேமிக்கு லோ லேட்டன்சி, ஃபாஸ்ட் கேபிள் அண்ட் அன்லிமிடெட். தேர்ந்தெடுக்க பல்வேறு பேக்கேஜ்கள். இன்றே SLT மொபைல் ஃபைபர் உடன் முழு வீட்டையும் ஃபிட் ஆக்குங்கள்.

0: சக்தி ஜிதல்களில் வணக்கம் தாயகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் பொக்கிஷப்புடன் பாடல்கள் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாக்குற நேரத்தில், நாங்க இந்த காலகட்டம் வந்து அதிகமாக பேசுகின்ற ஒரு விஷயம் டெங்கு நுழம்புகளினுடைய பாதிப்பு.
1: கண்டிப்பாக, இப்ப இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம சொன்ன இவ்வளவு 60,000 தாண்டி இருக்கு, 61,000 தாண்டி இருக்குன்னு நேத்து சொன்னோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெங்கு நோயால பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் 62,000 தாண்டி இருக்கு.
0: எனவே இது ஒரு முக்கியமான ஒரு தருணம். எனவே பொறுப்புள்ள ஊடகமாக எங்களுடைய மகாராஜா ஒலிபரப்பு அல்லாவிட்டால் எங்களுடைய வலையமைப்பு வந்து ஒரு சிறப்பான செய்ய திட்டத்தை அந்தந்த காலத்தில் மக்களுக்கு என்ன தேவையோ அதை சரியாக புரிந்து கொண்டு செய்வது வழக்கம். அந்த அடிப்படையில் இம்முறையும் நியூஸ் பஸ்டர் தலைமையில் இந்த டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கு.
1: இது பற்றிய தகவல்களை சொல்றதுக்காக நிலோஷன் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் நிலோஷன்.
0: ஓ, நிலோஷனின் தொடர்பில் நோசிக்கல். சரி பாப்போம், அவரை நாங்க மீண்டும் இணைந்து கொள்றதுக்கு தயாராகிறோம். சரி, இந்த நேரத்துல இன்றைய தினம் எங்களுடைய நேர்கள் வந்து நாங்க பேசுகின்ற ஒரு விஷயத்தில் இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். குறிப்பாக என்ன விஷயம் அப்படின்னு பாக்குற நேரத்துல, நாங்க சின்ன வயசுல நிறைய விஷயங்கள் விளையாட்டுகள் எல்லாமே விளையாடி இருப்போம். அப்பா இப்போ பிள்ளைகளை வெளியில விளையாட விடுறதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாக்குற நேரத்துல, இந்த டெங்கு பிரச்சனை வரக்கூடும் அப்படின்றதாலேயே பிள்ளைகளை வெளியில விடுறதில்லை அப்படின்றாங்க. இந்த டெங்கு நுழம்புகளினுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, பொதுவாக சூரியன் உதித்ததன் பின்பாக காலை வேளையில் 2 மணி நேரம், அதே நேரத்தில் சூரியன் மறைவதற்கு 2 மணி நேரம் முன்பு இந்த காலகட்டத்தில் தான் அதிகமாக இந்த டெங்கு நுழம்புகளினுடைய தாக்கம் இருக்கிறது அப்படின்ற

கண்ணி கவிய கரடி காடுறாங்க. ஏய் நம்ம கண்ணி காடு பண்ணி அரை மெல்லாம் ரெண்டு மேட்டம் அஞ்சு ஆடம் டவா வில்லு உங்கள் விற்பனை ரஞ்சு ஜிஞ்சு ரசோண்டு இப்போ எஃப்எம்

குமாரனை மன்னிப்பது போல மன்னிக்கும் எங்கள் தெய்வமே. தூரத்தில் வந்த இளைய குமாரனை ஓடி சென்று மன்னித்தவரே, என்னையும் மன்னிக்கிறேன்.

கிறிஸ்துவ வானொலியை நீங்கள் இணைந்திருப்பது கிருபை வானொலியினூடாக. உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி கிருபை FM@gmail.com, கிருபை FM@yahoo.com இணைந்து